0: A bond.
1: Pandu baby.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை பகிரியின் பக்கத்தில் பதிவிட்டு கேட்டு மகிழலாம். குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் 8270330491 மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு பகிரின் பக்கத்தில் பதிவிட்டு பாடல்களை கேட்டு மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, பாடலுக்கு இடையே சிறு புதிர் வினாக்கள் கொடுக்கப்படும். ஆம், படத்தை பார்த்து அது என்னவென்று கண்டுபிடிங்கள். நேர் சொந்தங்களே, படத்தை பார்த்து என்னவென்று கண்டுபிடிங்கள். புதிர் போட்டியும் வலம் வர இருக்கிறது. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து ஏபிசி நீ வாசி என்று சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியிலிருந்து தா சோமசுந்தர பிரபையாரின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார். இது அவருக்காக அந்த பாடல், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபையாரின் விருப்பத்தில்.

0: அருமையான அட்டகாசமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியிலிருந்து தா சோமசுந்தர பிரபு ஐயா அவர்களின் விருப்பத்தில் தான் அந்த அருமையான பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் வேரக்கேரள முதலமைச்சர் சுழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்பு கொடுத்துள்ளார்கள், நன்றி. அனிடன் ஜோ அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அனிடன் ஜோ மற்றும் தங்கை விதிராக்குட்டி சிலச்சேரியிலிருந்து அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றற்ற மகிழ்ச்சியுடன் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து ஒலித்த பாடல் ஆஹா அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று இந்த பாடலுக்கு பதிவிட்டு பாராட்டியுள்ளார்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் நமது சபரி வானொலியில் இன்று காலை 10 மணிக்கு நீங்கள் கேட்டவை இந்த நிகழ்ச்சியை வழங்கவரும் நமது நிலை இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு என் இனிய காலை வணக்கங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும். நிகழ்ச்சிக்கு தங்களை வருக வருக என்று உங்களை அன்போடு பண்போடு பாசத்தோடு காலை வணக்கத்துடன் வரவேற்கிறோம், நன்றி, வணக்கம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநல்லி கோயில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வாருங்கள், மற்ற மகிழ்ச்சி, நெஞ்சார்ந்த நன்றிகள். மேச்சேரி அறிவழகன் மங்கை சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் ஆஹா விடையை தந்துள்ளார்கள், தனிப்பக்கத்தில் தாருங்கள் ஐயா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்று வாழ்த்தும் தெரிவித்துள்ளார்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சியுடன். மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை ரமேஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள் விடையுடன், நன்றி, வணக்கம், வாருங்கள் ஐயா. சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா இணைந்துள்ளார்கள் விடையுடன், நன்றி. எழுத்தாணி என்று தென்காசி மாவட்டம் சுழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும் சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்களும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை ரமேஷ் ஐயா அவர்களும் ஆரணி பகுதியைச் சேர்ந்த பையூர் ராஜராஜசோழன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், வணக்கம் ஐயா வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள். அவர்களும் எழுத்தாணி எழுத்தாணி என்று அனைவரும் சரியான விடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கேட்டு மகிழ்வோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி செல்லும் தம்பதியரின் விருப்பத்திற்காக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து எனக்கும் ஒரு பாடல் வேண்டும், தூக்குனாங்குருவி 2 பாடல் வேண்டும் என்றும் இந்த பாடல் இது வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியர் விருப்பத்தில்
1: பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு அதை சிக்கு இல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி

ஒழித்து ஒழித்து சென்ற ஒழித்து ஒழித்து சென்ற அந்த பாடல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி செல்வம் தம்பதியரின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் ஒழிச்சென்றது. தூக்குனாங் குருவி கூட்டையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு கண்டுகளித்தோம் மற்றற்ற மகிழ்ச்சியுடன். பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்ற பாடலுக்கு சென்னை பழையவண்ணார்பேட்டை தா சோமசுந்தர புருபையா அவர்கள் நிகழ்ச்சியில் என் விருப்ப பாடல் ஒலிபரப்பு செய்ததற்கு நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரர் கீதரேசன் அவர்கள் நிகழ்ச்சியில் சிறப்பாக தொகுத்து வழங்குகிறார். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இனிய காலை வணக்கம். இன்று சர்வதேச பூச்சிகள் தினம் என்று அழகான ஒரு தகவலையும் தந்துள்ளார். அவருக்கு இதயம் கழிந்த வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி. அனிடன் ஜோ தூக்குனாங்குருவி பாடலை நானும் கேட்டு மகிழ்ந்தேன். அனிடன் ஜோ அவர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு மற்றற்ற மகிழ்ச்சி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் ஒலித்த பாடல் ஆஹா அருமை, சிறப்பு, மகிழ்ச்சி, சூப்பர், பொங்கத்து கொடுத்து வாழ்த்தும் தெரிவித்துள்ளார்கள். பாடலை கேட்ட நெஞ்சத்திற்கு நன்றி, நன்றி, நன்றி. மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள் தூக்குனாங்குருவி பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்று பாராட்டினார். நன்றி ஐயா. தென்காசி மாவட்டம் வீரக்கேரள புதுவட்டம் சுழச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து மலர்தூவி வாழ்த்து, வேற லெவல், அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு சென்ற புதிர்கான விடையும் தந்துள்ளார்கள் விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் எழுத்தாணி என்று. இப்பொழுது கொடுக்கப்பட்ட புதிர்கான விடையை ஆஹா யாருக்கும் தெரியவில்லை என்று நினைக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பயூர் ராஜராஜ சோழன் ஐயா அவர்கள் அழகான பதிவை தந்துள்ளார்கள் விடையை. புதிர்கான விடை, ஆம், இந்த பக்கத்தில் இயர் வருடம் இருக்கிறது, இயற்கை, இயற்கை என்று பயூர் ராஜராஜ சோழன் ஐயா அவர்கள் சரியான விடையை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியில் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஐயா. அழகு சிறப்பாக கண்டுபிடித்துள்ளீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக

நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து சபரி சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் படம் சிகரம் என்ற திரைப்படத்திலிருந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவை வானம் விட்டு வாராயோ என்ற இந்த விருப்ப பாடலை விரும்பிய கேட்டிருக்கிறார்கள். விரும்பிய சொந்தங்கள் சோலைச்சேரி தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி அக்கா, செல்வி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் சிகரம் இதோ

பாடல் எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். பகிரின் பக்கத்தில் இணைந்து மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள் விஜய் அரசுமார் அவர்களின் நலம் விசாரிக்கிறார். சாப்பிட்டீங்களாக்கா என்று சாப்பிட்டு விட்டுப்பார்கள் என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டு வந்து பாடலை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள், உங்களுக்கு தான் நன்றி. மற்றும் நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி. மற்றும் கேட்டு ரசித்த நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சிறப்பு மிக சிறப்பு ஆகா அருமை என்று மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்களுக்கு அழகான பாடலை தேர்வு செய்ததற்கு நன்றி. சொலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் பாடல் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்று இவரும் உடன் இணைந்து பாடிக்கொண்டிருக்கிறார். சிறப்பு. அறிவழகன் ஐயா அவர்கள் வண்ணம் கொண்ட வெண்ணிலவு எத்தனை ஐயா, அனைத்து வெண்ணிலவையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் சிறப்பாக. மகிழ்ச்சி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். மலர்த்தையும் வாழ்த்து தெரிவித்து இனிமையான இதமான பாடல் எஸ்பிபி பாடியது. இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கண்முன் கொண்டு வந்து அருமையான பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். இனிமையான இசையும் என்று தீபாகுமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். கரூர் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள் ஆடா யாரடா இருந்து வந்திருப்பது என்று எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். அடியேன் ஐயா, அடியேன் தான் வந்திருக்கிறேன், வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா என்னையா இது, நாங்கள் பெண் பார்க்குவா வந்திருக்கிறோம், பாடல் தர வந்திருக்கிறோம் ஐயா. நீங்களே குடியுங்கள், இந்த காஃபியா டீயே தெரியவில்லை, நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் ஐயா உங்கள் ரதியை. சோலச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் அருமையான அழகான பாடல் தேர்வு செய்த தேன்மொழி முருகனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரகுபதி ஐயா அவர்கள் வண்ணம் கொண்ட வெண்ணிலவு ஐயா, வெள்ளையாக இருக்கிறது ஐயா, இது வேறு நிலவு, அது வேறு இது வேறு. வண்ணம் கொண்ட வெண்ணிலவை கண்முன் கொண்டு வந்துள்ளார் ரகுபதி ஐயா அவர்கள். சிறப்பு ஐயா. அறிவழகன் ஐயா அவர்கள் இதுதான் வண்ணம் கொண்ட வெண்ணிலவா? ஆமாம் ஐயா, அதுதான் அவருக்கு வண்ணம் கொண்ட வெண்ணிலவு. சிறப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் திருக்கநல்லி கோயில் கொட்டாய் தி கனகராஜ் ஐயா அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். அவர்களுக்கும் நன்றி. பாடலை கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியான விடை கால் தடம். ஆம், கால் தடம் என்று சொலைச்சேரி தேன்மொழி முருகன், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், சொலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள், மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள் அனைவரும் சிறப்பான ஒரு விடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய கலை வணக்கத்துடன். புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் என்ற இந்த பாடலை விரும்பின சொந்தங்கள் ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன் அவர்கள், அசோக்குமார், அம்மா செல்வி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி, பிரித்திகா, அலெக்சா, நரேன் இவர்கள் விருப்பத்திற்காக புன்னகை மன்னன் இதோ.

ஒழித்து வாய்ந்த அந்த அழகான அருமையான ஒரு பாடல் புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தங்கள், திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் விருப்பத்திற்காகவும், சொலச்சேரி தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி, பிரித்திகா, அலெக்சா, நரேன் இவர்கள் விருப்பத்திற்காக அந்த அழகான அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்று இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். ஆகா, பாடலை கேட்டு இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். சிறப்பு, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டினார்கள். நெஞ்சாத நன்றிகள். சொலைச்சரி விஜய் அரசுமார் அவர்கள், ஆஹா ஆஹா அழகான பாடல், சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு கீதம் நேசிக்கும் கீதநேசனையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் பல, நன்றி நன்றி என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாந்த நன்றிகள். உங்களுக்கும் அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள், பாடல் மிகவும் அருமை, கேட்க இனிமை, சிறப்பு. ஐயா கவிதை நடையில் தந்திருக்கிறார். பாடல் மிகவும் அருமை, கேட்க இனிமை என்று நன்றி ஐயா, நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தம் தெரிவித்துள்ளார்கள். வானொலி கேட்டுக்கொண்டு மற்ற மகிழ்ச்சியுடன். மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா வாருங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, புதிருடன் சரியானுடையை தந்துள்ளார்கள். ஆம், கேட்கப்பட்ட புதிருக்கான சரியானுடை காரைக்குடி. காரைக்குடி பக்கம் போனால் என்ன ஆகுமோ தெரியாது, இல்லை மறந்து ரொம்ப நாளாகிவிட்டது, காரைக்குடி தெரியாது எனக்கு. சொலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் சரியானுடைய தந்துள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும், மேச்சேரி அறிவகன் ஐயா அவர்களும், கிருஷ்ணகிரி மாவட்டம் அனந்தபுரம் சங்கர் ஐயா அவர்களும், கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்களும் சரியானுடைய தந்துள்ளார்கள். காரைக்குடி என்று தண்ணீர் தான், இப்பொழுது வெயிலுக்கு தண்ணீர் தான் ஐயா குடிக்க வேண்டும், வேறொன்றும் சொல்வதற்கில்லை, காரை குடிக்க முடியாது. நன்றியை தெரிவித்துக்கொண்டு ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா எங்கே ஐயா காரைக்குடிக்கா என் நேரடியாக கொடுக்கிறீர்கள்? வேண்டாம் ஐயா, வேண்டாம் வேண்டாம் ஐயா, இருங்கள், அவசரப்படாதீர்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து காரைக்குடி என்றவுடன் பிரகாஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, நன்றி, மகிழ்ச்சியுடன். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்கள் விருப்பத்திற்காக நீயா திரைப்படத்திலிருந்து உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை என்று ஒரு பாடல் கேட்டுள்ளார்கள். இது அவர்களுக்காக சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்கள் விருப்பத்தில்

இனிமையான இதமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை என்று இந்த பாடலும், எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத அழகான ஒரு பாடல். நீயா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒளிச்சென்று விரும்பிய நேர் சொந்தம். சென்னை கே நகர் ரேவதி அம்மா அவர்களின் விருப்பத்திற்காகத்தான் இந்த பாடல் ஒழித்து சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் அறிவழகன் ஐயா அவர்கள், இப்போ என்னத்தை சொல்லிட்டாங்க இந்த ஓட்டம் ஓடுகிறீர்கள் என்று பதிவிட்டார் ஐயா. இந்த காரைக்குடி என்றவுடன் ஒரு ஞாபகம் வந்தது, அதனால் அவருக்கும் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் தான் இந்த ஓட்டம் காரைக்குடி அப்படி என்ற ஒரு பகுதியிலிருந்து ஒரு பாடல் வந்தது. உள்ளமே உனக்குத்தான், உசிறே உனக்குத்தான் என்று, அதனால் தான் இந்த ஓட்டம் என்று நினைக்கிறேன். சரியா ஐயா? எனக்கு தெரிந்ததை சொன்னேன் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இதமான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் என்று பாராட்டினார்கள். நன்றி. ரகுபதி ஐயாவர்கள், இதை எத்தனை முறை, ஆம், இவர்களை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. இது நல்லா இருக்கே, எது ஐயா இது நல்லா இருக்கே என்ற படமா, பக்கத்தில் சிரிப்பதா? நமக்கு சிரிப்பதே போதும் என்று நினைக்கிறேன். இது நல்லா இருக்கே என்று தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், அட்டகாசமான பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. ரகுபதி ஐயாவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார், இது சாதாரண பார்வை அல்ல. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன ஐயா? வேண்டாம் இதற்கு மேல். அறிவழகன் ஐயாவர்கள், இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை, சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், மிக இனிமையான இந்த பாடல், மிக இனிமை இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், மனதை வருடும் கீதங்கள், மகிழ்ச்சி, இனிமையான இதமான பாடல் இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். ஐயய்யா ஏன் ஐயா? ரகுபதி ஐயாரில், ஐயோ இதுதான் ஐயா காதலுக்கு கண் இல்லை என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையில் வழுக்கி விழுந்து விட்டார் என்று நினைக்கிறேன். பார்த்து எச்சரிக்கையாக இருங்கள் ஐயா, பொறுமையாக நடந்து செல்லுங்கள், அப்பொழுதுதான் பெருமை. தேன்மொழி முருகன் அவர்கள் கமலஹாசன் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். இது என்ன, மதனா காமராஜனா தெரியவில்லை, மைக்கேல் மதன காமராஜத்தில் யாரோ ஒரு கமல் இது, சரி என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் எக்ஸலண்ட் என்றும், சுழச்சேரி விஜயரசுமார் அவர்கள் பாடல் சூப்பர் அட்டகாசம் என்றும், ரகுபதி ஐயர்கள் ஐயய்யா என் ஐயா பாட்டிலில் கையை தொட்டு விட்டீர்களா? பாட்டில் இருங்கள் ஐயா என்றால் நம்ம ஐயா எப்பொழுதும் பாட்டில் தான் இருப்பார். பாட்டில் கவனம் தேவையா, பாட்டிலில் அல்ல என்பதை தெரிவித்துக்கொண்டு, அறிவழகன் ஐயாவர்கள், தமிழ் எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை, சிறப்பு என்று பாராட்டினார்கள். நன்றி. விஜயசுமார் அவர்கள், ஆகட்டும் ஆகட்டும் என்று அவர்களுக்கும் தெரிந்துவிட்டது போல இருக்கிறது, பரவாயில்லை விட்டுவிடுவோம். பாடலை கேட்டு ரசித்து வாழ்த்திய அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஒரு புதிர் கொடுக்கப்பட்டிருந்தது, அந்த புதிருக்கான சரியானுடைய கரித்துண்டு, கரித்துண்டு என்று தேன்மொழி முருகன் அவர்களும், சிலச்சேரி விஜய் அரசுமார் அவர்களும், மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்களும், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்களும், கிருஷ்ணகிரி மாவட்டம் அனந்தபுரம் சங்கர் ஐயா அவர்களும் சரியான உடையை தந்துள்ளார்கள் கரித்துண்டு என்று. உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது கருப்பு. ஆஹா, கருப்பு என்ற திரைப்படத்திலிருந்து கருப்பு கூடவா? ஆஹா, இது என்னவோ தெரியவில்லையே, சாமி பாடல் என்று நினைக்கிறேன். சிறப்பான ஒரு பாடலாக இருக்கும், கேட்டு மகிழ்வோம். இந்த பாடலை தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி அரசகுமாரன் அவர்களுக்காகவும், விஜி ராஜா விஷ்ணுபிரியா அரியரசுதன் வினோதினி நிஷாந்த் விதிராக்குட்டி நிஷாந்த் ஆஹா கோவில்பட்டி அனிடன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்களுக்காக இந்த பாடல் கருப்பு. ஏதோ பழைய நினைவு, விடாது கருப்பு என்று ஒரு நாடகம் பார்த்த ஒரு அனுபவம் இருக்கிறது, அதுபோல் இருக்கிறது. கருப்பு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இதோ.

ஆவேசமான ஒரு அதிரடியான ஒரு பாடல் வளம் வந்தது. கருப்பு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் மெய்சிலிருக்க வைத்தது அனைவரையும். இந்த பாடலை விரும்பிய நேயர் சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் வீரகேரளம் திருட்டம் சலச்சேரி அரசகுமாரன் அவர்களுக்காகவும், விஜி, ராஜா, விஷ்ணு, சுதன், வினோ, விதுராகுட்டி, நிஷாந்த், கோவில்பட்டி, அனிரஞ்சோ மற்றும் சபரி சொந்தங்களுக்காக இந்த பாடல் வளம் வந்தது. அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், மேச்சேரி அரியவன் ஐயார்கள், எல்லாரும் நமக்கு முன் பதில் சொல்லிவிடுறாங்களே, எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா, அதுவே சந்தோஷம்தான். தேன்மொழி முருகன் அவர்கள், பரிசு பாடல் எல்லாம் இல்லையா ஐயா, ஒலிக்கும் பாடல் அனைத்துமே பரிசு பாடல் தான் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சொலைச்சேரி விஜயரசுமார் அவர்கள், நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கு நன்றி, நன்றி, உங்களுக்கும் நன்றி, அழகான ஒரு பாடல். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், பாடல் செம என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பான பாடல் அருமை என்றும், கருப்பு, கருப்பச்சாமிக்கு ஆரத்தி தீபாராதனை காட்சி நடைபெறுகிறது, சிறப்பாக, மகிழ்ச்சி. அனிரன் ஜோ, எனக்காகவும் பாடல் கேட்ட விஜி மேம் அவர்களுக்கு மிக்க நன்றி, இந்த பாடல் எங்கள் தாத்தாவுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று பாராட்டியுள்ளார் அனிரன் ஜோ, அவர்களுக்கும் நன்றி, நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், இது எப்படி இருக்குது, எது எப்படி இருக்குது, பாடல் எப்படி இருக்குது, சிறப்பு, மகிழ்ச்சி என்று பாராட்டினார்கள். ரகுபதி ஐயா அவர்கள், மேலதாள வாத்தியத்துடன் கருப்பை வரவேற்கிறார், வாடா கருப்பா என்று, சிறப்பு ஐயா. அறிவழகன் ஐயா அவர்கள், எல்லாரும் எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்துக்கோங்கோ, அவருக்கும் சாமி வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். விஜயரசுமார் அவர்கள், எலுமிச்சை பழம் எதற்கு, ஊறுகாய் போட்டு சாப்பிட அல்ல, அல்ல ஒரு ஆமாம் எப்படி சொல்வது, தெய்வம் வந்துவிட்டால் அதை அப்படியே கசக்கி கிசக்கி கடித்து விடுவார்கள் என்று நினைக்கிறேன். எலுமிச்சை பழத்தை அட்டகாசம் என்றும் பாராட்டினார்கள், அதற்குத்தான் அந்த எலுமிச்சை பழம். அறிவகன் ஐயா அவர்களுக்கு தெய்வம் வரும் என்று நினைக்கிறேன், அதனால்தான் எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்துக்கொண்டார். அறிவகன் ஐயா அவர்கள், சாமி வந்து ஆடுவாங்க அதுக்குத்தான் உண்மை ஐயா, உண்மை. தேன்மொழி முருகன் அவர்கள், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, மிக மிக அருமை என்றும் பாராட்டினார்கள், நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், அழகான துள்ளல் கருப்பன் பாடல் அருமை, அருமை என்றும் பாராட்டினார்கள், நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், எங்கள் வீட்டிலும் ஒரு கருப்பு இருக்குது, ஐயோ என்னையா இது, ஆஹா இது பிளாக் கேட், உங்கள் பாதுகாப்பு பூனை ஐயா, பிளாக் கேட் சிறப்பு. பெரிய பெரிய அதிகாரிகளெல்லாம் இதை வைத்துள்ளார்கள் பிளாக் கேட் என்று, உங்களுக்கு பாதுகாப்பாக அது இருக்கிறது, சிறப்பு. கொடுக்கப்பட்ட புதிருக்கான சரியான விடை, கருங்குரங்கு, கருங்குரங்கு என்று சொலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்களும், சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும், தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள் சரியான விடையுடன். வணக்கம் ஐயா, வாருங்கள், மகிழ்ச்சி. சரியான விடையை தந்த அத்துடன் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அறிவகன் ஐயா அவர்கள், எங்கள் தங்கச்சிக்கு சாமி வரும் ஐயா, பிடிக்கவே முடியாது. நிறைய பேர் இருக்கிறார்கள் ஐயா, உண்மைதான், 4-5 பேர் சேர்ந்தாலும் பிடிக்க முடியாது, அது போன்று ஒரு ஆக்ரோஷமான துள்ளல் வரும், அது எப்படி என்றே தெரியவில்லை, உண்மை. புதிருக்கான விடையை தந்த ஆத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிலையத்தில் நேரம் காலை 10:51. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, நீலவானம் என்ற திரைப்படத்திலிருந்து, சொல்லடா வாய் திறந்து அம்மா என்று, அழகான ஒரு பாடலை அனிரஞ்சோ தங்கை விதுராகுட்டி இவர்களுக்காக, சொல்லடா வாய் திறந்து அம்மா என்று, நிச்சயம் இன்னும் ஓரிரு நாட்களில் சொல்லிவிடுவார்கள் என்று நினைக்கிறேன். அம்மா அம்மா என்று, இதோ அந்த குரலையும் கேட்டு மகிழ்வோம்.

மென்மையான இனிமையான இதமான பாடல் ஒலிச்சென்றது, கேட்டு மகிழ்ந்தோம். சொல்லடா வாய் திறந்து அம்மா என்று, அது அம்மா என்று கூப்பிடுமோ இல்லை பிரபா வினோதினி என்று கூப்பிடுமோ தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆம், ஒலித்த பாடல் நீலவானம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் அனிடன் ஜோ, தங்கை விதிரா குட்டி இவர்களுக்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து அனிடன் ஜோ அவர்கள் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பாடலை வழங்கிய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி இவர்களுக்காக தமிழ் பாடலை வழங்குகின்றோம். பாடலை கேட்டு வாழ்த்திய அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். அனிடன் ஜோ, தங்கை விதிரா குட்டி என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சுழச்சர் விஜயகுமார்கள் இயக்குனரின் மிமிக்ரி ஐயையோ என்னவென்று தெரியவில்லையே. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல், மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. சிறப்பான பாடல் என்றும் சுழச்சர் விஜயகுமார் அவர்கள் அழகான அருமையான பாடல், எனக்காகவும் பாடல் கேட்டதற்கு நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சொல்லடா வாய் திறந்து அம்மா என்று அருமையான குரலில் சுசிலா அம்மா பாடல் கேட்க இனிமை பாடலை தேர்வு செய்த செல்வி அக்காவுக்கு நன்றி. செல்வி அக்காவுக்கு இல்லை, இது செல்வம் அவர்களுக்காக, செல்வம் அவர்களுக்காக இந்த பாடல் அனிடஞ்சு அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். என் மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டினார்கள். தென்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி, நன்றி தெரிவித்து கொண்டு கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியான உடை குடைமிளகாய். ஆம், குடைமிளகாய் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் அனுமந்தபுரம் சங்கர் ஐயா அவர்களும் சுழச்சர் விஜயகுமார் அவர்களும் கனகராஜ் ஐயா அவர்களும் தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு ஐயா அவர்களும் அழகாக பதிவிட்டுள்ளார்கள் குடை மிளகாய் என்று. உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடல், பொழுது விடிந்தால் ஏன் விடிதென்பார் சில பேர், ஆடும் வரைக்கும் ஐந்தடி உயரம் என்ற இந்த பாடலை கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயாவின் விருப்பத்திற்காக கேட்டு மகிழ்வோம்.

பல கோடி மனிதர்களில் பல கோடி கவலை உண்டு, அத்தனையும் மறந்திருக்க அவன் போட்ட பிச்சை இது. மனது மயங்கும் வரை கண்டா அடிப்போ.

ஒளிச்சென்ற அந்த தத்துவ பாடல் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனந்தபுரம் சங்கரையாவின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் வளம் வந்தது. அருமையான ஒரு பாடல் ஐயா. பகிரின் பக்கத்தில் இணைந்து தென்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, சிறப்பான பாடல் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. மற்றும் தென்மொழி முருகன் அவர்கள், இந்த பாடலை இப்பொழுதுதான் நான் கேட்கிறேன், அரிதான பாடல், அருமை பாடல் தேர்வு செய்த சகோதரர் சங்கருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றி, நன்றி. மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள், இதுவரை கேட்காத பாடல், மிகவும் அருமை என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், மிகவும் அருமையான பாடல், அரிதான பாடல், சிறப்பு, மகிழ்ச்சி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. கரூர் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள், மனதை வருடும் கீதங்கள், மகிழ்ச்சி. ஏனையா கஞ்சா என்று வந்தது, அதனால் மனதை வருதிவிட்டது அவங்களுக்கு, வேற லெவல் என்று பாராட்டியுள்ளார்கள் ரகுபதி ஐயா அவர்கள். ரகுபதி ஐயா அவர்கள் இதையெல்லாம் பதிவிடுவார்கள், ஆனால் கையில் தொடமாட்டார். பாடலை கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட புதிருக்கான சரியான உடை குதிரை வாலி. ஆம், குதிரை வாலி சர்க்கரைக்கு நல்லது என்று சொல்வார்கள். சரியான உடையை நேசந்தங்கள் நிறைய சொந்தங்கள் பதிவிட்டார்கள். மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள் சரியான உடை தந்துள்ளார், குதிரை வாலி என்று. சொல்லிச்சேரி விஜய் அரசுமார் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்களும், அனந்தபுரம் சங்கர் ஐயா அவர்களும், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்களும் குதிரை வாலி, குதிரை வாலி என்று சரியான விடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துகள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஆர் உயிரே யார் என்று தெரியவில்லை. இந்த பாடலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணீந்திர நகர் ராமகிருஷ்ணபேட்டையிலிருந்து பிரகாஷ் ஐயாரின் விருப்பத்திற்காக மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து

ஒழித்து சென்ற அந்த பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படத்தில் இந்த பாடல் ஒழிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம். திருநெல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திராநகர் ராமகிருஷ்ணப்பட்டினம் வந்து பிரகாஷ் ஐயர் நிருப்பத்திற்காக அந்த பாடல் ஒழித்து சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் ஐயார்கள் சர்க்கரைக்கு சாமை அரிசி சாதம் மிகவும் நல்லது என்று பதிவிட்டார். நன்றி ஐயா, தகவலுக்கு நன்றி. சாமை அரிசி சாதம் வாங்கி சாப்பிடுவோம். இந்த யானக்கவுனி என்று கூட சொல்லுவார்கள் ஐயா, எனக்கு தெரியவில்லை. அப்புறமா இன்னொன்று கருப்பு கவுனி, ஆம் கருப்பு கவுனி யானக்கவுனி என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஐயா. அரிசியில் பல ரகம், அதெல்லாம் சர்க்கரைக்கு நல்லது என்று சொல்வார்கள், தெரியவில்லை. பிரகாஷ் ஐயர்கள் பாடல் வழங்கியதற்கு நன்றி என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அற்புதம் என்று பாராட்டினார்கள். விஜயரசுமார் அவர்கள் பாடல் மிக அருமை என்று கை கொடுத்து பாராட்டினார்கள். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை, இனிமையான இதமான பாடல் என்றும், ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் இனிமையான இதமான பாடல், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டினார்கள். மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து அருமையான பாடல் என்றும், ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா ஏற்கனவே இங்கு சுகர் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறேன், நீங்கள் கேக் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினீர்களா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, எடுத்து விட்டேன் ஐயா. கேக்கை அல்ல அந்த காட்சியை, மன்னிக்கவும் ஐயா. அழாதீங்க ஐயா, அழாதீர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசைத்தந்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். சூப்பர் என்றும், அருமையான பாடல் என்றும், பாடலை கேட்டு ரசித்த ஆத்திரங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, கொடுக்கப்பட்ட புதிற்கான சரியான உடை, ஆம் மூக்குத்தி மூக்குத்தி என்று சோலைச்சேரி விஜயரசுமார் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்களும், மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்களும், ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்களும், அனந்தபுரம் சங்கர் ஐயா அவர்களும், தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு ஐயா அவர்களும், சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்களும், அழகாக அத்துணை நேயர் நெஞ்சங்களும் மூக்குத்தி மூக்குத்தி என்று சரியான உடை தந்துள்ளார்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சி காட்டப்படலாக. பூம்பும் மாடு, பூம்பும் மாடு என்ற திரைப்படத்திலிருந்து கல்யாண டும் டும் என்ற இந்த பாடலை எனக்காக கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று, கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநெல்லி கோயில் கொட்டாய் தி கனகராஜ ஐயாவின் விருப்பத்திற்காக, ஆம் அவரும் சரியானுடைய மூக்குத்தி என்று பதிவிட்டுள்ளார். அவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, இது அவருடைய பாடல் பூம்பும் மாடு திரைப்படத்திலிருந்து.

அழகான ஒரு பாடல் ஒலித்தது. பூம் பூம் மாடு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் திருக்கநல்லி கோயில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. பகுதியின் பக்கத்தில் இணைந்து கனகராஜ் ஐயா அவர்கள் என் விருப்ப பாடலை தந்தமைக்கு கோடான கோடி நன்றிகளுடன் நன்றிகளும் என்னுடைய வாழ்த்துக்களும் காலை நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அழகாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். மற்றும் சொலைச்சேரி விஜயரசுமார் அவர்கள் விசிலடித்து பாராட்டினார்கள் சூப்பர் சாங் என்றும். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடல் அருமை வாவ் சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா என்ன ஐயா இது, நாய்க்குட்டியா பூம் பூம் மாடு என்று தெரிவித்துள்ளார். இது ஐயா பூம் பூம் மாடு எனக்கு தெரியவில்லை ஐயா, நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் எனக்கு என் வம்பு. அறிவழகன் ஐயாவர்கள் இப்பெல்லாம் பூம் பூம் மாட்டை பார்க்கவே முடியலை என்று பதிவிட்டுள்ளார். ஏன் ஐயா உங்கள் பகுதியில் வரவில்லையா தெரியவில்லை.

என்று தெரியவில்லை, அவர் அவர்கள் வீட்டிற்கு சென்றால்தான் தெரியும். என் விருப்ப பாடல். ஆமாம், கனகராஜ் ஐயாவர்கள், ரகுபதி ஐயாவர்கள் அழகான ஒரு நடன காட்சி இசையமைத்து கொண்டு பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும், சிறப்பான பாடல், அருமை என்றும், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, மலத்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி. அறிவழகன் ஐயார்கள், இருங்க தங்க பொண்ணுக்கு அக்கா கிட்ட சொல்கிறேன் என்று சிரித்து கொண்டிருக்கிறார். ஏன் ஐயா, ரகுபதி ஐயா அடி வாங்குவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? சொன்னால் அடிக்க மாட்டார்கள். ரகுபதி ஐயார்கள், ஐயா ஏன் ஐயா, தினமும் ஒரு இந்த காட்சி வந்து போகின்றது, ஏனோ தெரியவில்லை. பூம்பும் மாடா பூகம்பம் வரும் மாடா என்று தெரியவில்லை, வரும் என்று நினைக்கிறேன். இப்படி ஆடினால் பூகம்பம் தான் வரும். தேன்மொழி முருகன் அவர்கள் நன்றியுடன் அழகான ஒரு பாடல். உங்கள் வீட்டில் ஒரு மாடு இருக்கா? இருக்கு இருக்கு, அனைவர் வீட்டிலும் மாடு இருக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள், இது பூம்பும் மாடா? ஆமாம் என்று கேட்டுள்ளார்கள். இல்லை இல்லை. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், பூம்பும் மாடு பாடல் தந்த கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். எனக்கல்ல ஐயா நன்றி, கனகராஜ் ஐயா அவர்களுக்கு தான் அந்த நன்றி. அவர் தான் அந்த விருப்ப பாடலை கேட்டிருந்தார். ரகுபதி ஐயாவர்கள், எல்லா வீட்டிலும் பொண்டாட்டி பேச்சை கேட்டாலும் பூம்பும் மாடு தான் என்று பதிவிட்டுள்ளார். நிச்சயமாக எல்லாருமே பொண்டாட்டி பேச்சை தான் கேட்கிறோம், வேறு வழி இல்லை, இல்லை என்றால் பூவா கிடைக்காது. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், இது பூம்பும் குண்டு, ஐயோ. விஜயாரசுமார் அவர்கள், நீங்கள் தான் உங்கள் வீட்டில் பூம்பும் மாடு தலையசைக்கும்? ஆமாம். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், ஆஹா கவிதாம்மா அடிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். மகேஷ் ஐயாவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், வேண்டாம் விட்டுவிடுங்கள்.

அடிக்காதீர்கள் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கனகராஜ் ஐயா அவர்கள், நமது நேர் சொந்தங்கள் அனைவரும் என் விருப்பப்பாடலை பாராட்டி பல்வேறு பாராட்டுகள் தெரிவித்துள்ளார்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் கோடான கோடி வாழ்த்துகளும் தெரிவித்துக்கொள்கிறேன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் திருக்கண்ணி கோயில் கொட்டாய் தி கனகராஜ் ஐயா அவர்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. அருமையான பாடல் தேர்வு உங்களுடையது. நன்றி தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட புதிற்கான சரியான விடை முத்துக்குளித்தல். முத்துக்குளித்தல் என்று நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்களும், அனந்தபுரம் சங்கர் ஐயாவர்களும், சோலைச்சேரி விஜயாரசுமார் அவர்களும், சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்களும், கிருஷ்ணகிரி மாவட்டம் கனகராஜ் ஐயா அவர்களும், ஆரணி பிரகாஷ் ஐயா அவர்களும் அனைவரும் முத்துக்குளித்தல் என்று சரியானுடைய தந்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அனைவருக்கும் வணக்கத்துடன், வணக்கம் ஐயா, முற்பகல் வணக்கம், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் என்பது பணிவன்புடன் வர இருக்கிறேன். வணக்கம், வாருங்கள். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, ஆஹா, அடி வாங்குவதற்கு பதில் அதுவும் ஹெல்மெட் மாட்டிக்கொண்டேன் போட்டுக்கொண்டேன் என்று தப்பித்து விட்டார் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள். அதுதானே ஐயா ஸ்மார்ட், நீங்கள் தப்பித்து கொண்டீர்கள் ஸ்மார்ட்டாக, சிறப்பு. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, செந்தாழம் பூவே, செந்தாழம் பூவே என்ற திரைப்படத்திலிருந்து கோடி மல்லிகை கொஞ்சுது. எங்க ஐயா இப்போ கொடுத்தார்களே, அதுவா இல்லை உண்மையிலேயே கொஞ்சுதா? கொஞ்சலாம், எனக்கு தெரியாது. கோடி மல்லிகை கொஞ்சுது என்ற இந்த பாடல் கரூர் மாவடையான் கோயில் பகுதியில் ரகுபதி தங்கப்பொண்ணு காவியா மனோஜ்குமாரி அவர்கள் விருப்பத்திற்காக, செந்தாழம் பூவே திரைப்படத்திலிருந்து.

அழகான மென்மையான அட்டகாசமான ஒரு பாடல், கோடி மல்லிகை கொட்டு கொட்டுதே என்று கொட்டு சென்றது. சிறப்பு விரும்பிய நேர் சொந்தங்கள், கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி தங்கப்பண்ணு காவியா மனோஜ்குமார் இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளி சென்றது. பகுதியின் பக்கத்தில் இணைந்து தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை மலத்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள். மலர் கொத்து கொடுத்து சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் மிகவும் அருமை என்றும், கரூர் ரகுபதி ஐயர்கள் கோடி மல்லிகையை கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிறப்பையா அருமை. ஆஹா, ரகுபதி ஐயர்கள் கோடி மல்லிகையை உதிரியாக தந்தார், அறிவழகன் ஐயா அவர்கள் அதை மாலையாக கோர்த்து விட்டார் சிறப்பையா சிறப்பு. கரு ரகுபதி ஐயாவர்கள் மிக்க நன்றி என்று எங்கேயோ ஓடுகிறார், எங்கே என்று தெரியவில்லை. ஏனையா இந்த ஓட்டம், மல்லி வாங்கி கொடுக்கவா இல்லை மில்லி வாங்கி அடிக்கவா, ஏனோ தெரியவில்லை எது ஓடுகிறார். நிச்சயமாக மில்லிக்காக இருக்காது, மல்லிக்காகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். வாங்கி கொடுங்கள் ஐயா, சந்தோஷமாக வைத்து கொள்ளட்டும், ஆனால் யாருக்கு என்று தான் தெரியவில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. ஆஹா, அறிவழகன் ஐயாவர்கள் இழந்த பழம் சிவப்பழகி எப்போ வருவாங்க ஐயா? வரும் இல்லை இல்லை வருவாங்க ஐயா, நிச்சயம் வருவார்கள், கவலைப்படாதீர்கள் ஐயா, வந்து விடுவார்கள். பாடலை கேட்ட சாத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட புதிதற்கான சரியானுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயாவர்கள் நான் மணி கடிகை. ஆம், நான் விஜய் ஆண்டனி இருக்கிறார், மணி கடிகை என்று சிறப்பான ஒரு விடையை தந்துள்ளார் சங்கர் ஐயாவர்களும். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மணிக்கை, ஆஹா பாதியை தந்துள்ளார்கள், மணிக்கை என்று நான் மணிக்கடிகை சிறப்பான விடை. அவருக்கு நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த படலாக வளம் வர இருப்பது உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து ஜெர்மனியின் செந்தேன் மலரே. இது வருகிறது நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்திற்காக.

உல்லாசமாக பறந்து வந்த அந்த பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து ஒலித்து சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம், நாகர்கோவில் மகேஷ் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் வளம் வந்தது. பகிரின் பக்கத்தில் இணைந்து ரகுபதி ஐயா அவர்கள், தலைவன் தலைவி வீட்டில் ஒரு வாரம் டேரா போட்டாச்சு, ஏனோ தெரியவில்லை இந்த பதிவு, இருக்கட்டும் ஐயா. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், இதுதான் ஜெர்மனி கொடி. என்னங்க ஐயா இது?

ஒழித்த அந்த அழகான ஒரு பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சென்றது. அறிவகன் ஐயாவர்கள் பாடல் மிக அருமை, பாடலில் தேன் வருகிறது என்று பதிவிட்டார்கள். இவ்வளவு நேரம் படித்தது உங்களுக்கு கேட்டிருக்காது என்று நினைக்கிறேன். இங்கு இணையம் சரியாக இல்லை, மன்னிக்கவும். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். ரகுபதி ஐயா அவர்கள் தலைவன் தலைவி வீட்டில் ஒரு வாரம் டேரா போட்டாச்சு என்பதற்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். ஏன் ஐயா இந்த கண்ணீர்? கவலை வேண்டாம் ஐயா. காலம் ஒரு நாள் மாறும், உங்கள் கவலைகள் யாவும் தீரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நாகர்கோவில் மகேஷ் ஐயர் குட் பாய். யாரது? ரகுபதி ஐயா அவர்கள் குட் பாய். பார்த்தீர்களா ஐயா, உங்களை எவ்வளவு பெருமையாக சொல்கிறார்கள். ரகுபதி நெசமாவா? நெசந்தான் ஐயா, நெசந்தான். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ் ஜானகியை கண்முன் கொண்டு வந்து மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள். எஸ்பிபியையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். நன்றி. ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் செந்தூர மா வண்டு, செந்தூர மா வண்டு, சின்னஞ்சிறு கரு வண்டு, சிந்தாமல் தேன் பருகும் சிறு வண்டு, செவ்வந்தி பூக்களில் செவ்வண்டு, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பூவண்டு, நேயர்கள் மனமெல்லாம் சிறகடிக்கும் பாடலோடு கலந்து வரும் சபரியின் வானொலியில் வண்டு, என் இதயத்தில் நீ தொலைந்து என்னை இசை கேட்க தூண்டுவது இனம் என்ன இளம் வண்டு, சபரி வானொலிக்கு வந்தது 4ஆம் ஆண்டு புகழ் பொன் வண்டு, சபரி வானொலிக்கு வந்தது 4ஆம் ஆண்டு புகழ் பொன் வண்டு, இன்னும் பல ஆண்டுகள் சாதனை படைக்க வேண்டும் பவளவிழா தேன் வண்டு, அதை நான் கண்டு பூரிப்பேன் என்று 4ஆம் ஆண்டு வாழ்த்துக்களோடு இணைகிறேன். கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, மகிழ்ச்சி. தொட்டபாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் சந்தனம் மணக்குது, சந்தனம் மணக்கும் காடு சத்தியமங்கலம். ஆம்.

சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோயிலில் பழனிச்சாமியார்கள் அழகான ஒரு கவிதையோடு நினைந்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் கவிதைக்கு ஒரு மலர் கொத்து கொடுத்துள்ளார்கள், நெஞ்ச நன்றிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுங்கநெல்லி கோயில் கொட்டாயத்தை கனகராஜ் ஐயா அவர்கள், நமது நேயர் உறவுகள் அனைவரும் ஒவ்வொரு பாடலும் மிகச் சிறப்பாக பதிவிட்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார். நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் நெசமா என்று கேட்டதற்கு, இதுனா ஜெர்மனியின் ஆலோ ஐயா இது இருக்கலாம், இல்லை நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் ஆலோ எனக்கு தெரியவில்லை, எனக்கு என் வம்பு. அறிவழகன் ஐயா அவர்கள், பழனிச்சாமி அண்ணா அவர்கள் கவிதை சிறப்பு என்று கைத்தட்டி பாராட்டினார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள் நன்றி நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், என் விருப்ப பாடல் தந்த கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இந்த பாட்டி இன்னகி இது இந்த பாட்டி சமர்ப்பணம் பெற்றுக்கொள்கிறேன் ஐயா. உங்கள் ஆசை நிராசையாக விரும்பவில்லை, இந்த பாட்டியை நானும் வைத்துக்கொள்கிறேன். ரகுபதி ஐயார்கள், உல்லாச பறவைகள் உல்லாசமாகத்தான் இருக்கிறார் ஐயா. ஏன் ஐயா இந்த வயிற்று எரிச்சல் உங்களுக்கு? இருக்கட்டும் ஐயா, உல்லாசமாக இருக்கட்டும் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் நமது சபரி வானொலியை கவிதையாக வர்ணித்த தொட்டாமலையம் கோக்கில பழனிசாமி அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், ஐயா பாடல் என்று டைப்பிங் பண்ணுவதற்கு பதில் பாட்டி என்று டைப்பிங் பண்ணிவிட்டேன், நான் ஒன்றுமே சொல்லவில்லை ஐயா. இந்த பாட்டி சமர்ப்பணாலும் பரவாயில்லை, பாடல் சமர்ப்பணமானாலும் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். பாட்டியும் ஓகே தான், பாடலும் ஓகே தான். அரியன் ஐயா அவர்கள், எனக்கு பாடல் ஒலிக்கவில்லை, நோ சவுண்டு. ஐயையோ, இவ்வளோ நேரம் பேசி வீணாகிவிட்டதே. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், செந்தூர மாவண்டை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் சிறப்பு. கொடுக்கப்பட்ட புதிருக்கான சரியான விடை நிழற்குடை. நிழற்குடை என்று அறிவழகன் ஐயா அவர்களும் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களும் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும் சொலைச்சேரி விஜயஹரிசுமார் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்களும் அழகாக பதிலளித்துள்ளார்கள். மற்றும் பழனிசாமி ஐயர்கள் கவிதையை பாராட்டிய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் என்று கோக்கில பழனிசாமி ஐயர்கள் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோக்கில பழனிசாமி ஐயர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள், நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கும் நன்றி ஐயா. தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது மனைவிக்கு மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து இளந்த பழம் சிவப்பை, இளந்த பழத்து சிவப்பழகி முனியம்மா என்ற இந்த பாடலை சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்திற்காக மனைவிக்கு மரியாதை இதோ வருகிறது.

ஒலித்து சென்ற அந்த உற்சாகமான பாடல் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்களுக்காகவும் மங்கை கிருத்திக்ஷா ஐயா அவர்கள் விருப்பத்திற்காகவும் மனைவிக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலி சென்றது. பெயரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் இதற்கு முன்பு வாசித்த கவிதைக்கு சபரி வானொலி பற்றிய கவிதை அழகு அருமை இயற்றிய தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி ரகுபதி ஐயா அவர்கள். அந்த பதிவிற்கு மேலும் தீபாராதனை காட்சி நடைபெறுகிறது சிறப்பாக. ரகுபதி ஐயா அவர்கள் இளந்த பழத்து செவப்பழகியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். இளந்த பழம் சாப்பிடும் ஒரு விலங்கையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். ஐயா எது சிறப்பு என்று நீங்களே சொல்லுங்கள் ஐயா. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும் ரகுபதி ஐயாவர்கள் இழந்த பழுத்து சிவப்பழகி என்று அழகாக மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றியும் சூப்பரும் என்று பாராட்டினார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார். உங்களுக்குத்தான் ஐயா நன்றி, சிறப்பான ஒரு பாடல் கேட்டுள்ளீர்கள், மகிழ்ச்சி. ரகுபதி ஐயா அவர்கள் வணக்கமுங்கோ ஃப்ரெண்ட்ஸ், யார் என்று தெரியவில்லை ஐயா, யார் ஐயா நீங்களே சொல்லிவிடுங்கள். ரகுபதி ஐயாவர்கள் இடையை வளைத்து நெளித்து அழகாக ஒரு நடன காட்சி சிறப்பு. நாகர்கோயில் மகேஷ் ஐயாவர்கள் யாருக்கோ இழந்த பழம் ஓட்டுகிறார், யாருக்கு என்று தெரியவில்லை, சாப்பிட்டு விட்டது. விஜய் அரசுமார் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும் அரியழகன் ஐயாவர்கள் உனக்கு பட்டுச்சாலை வாங்கித்தாரே முனியம்மா, ஐயையோ வீட்டில் இருப்பவருக்கு வாங்கி தந்துள்ளீர்களா ஐயா, கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களா என்று இருக்கிறது உங்களுக்கு. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் பட்டு சேலையை ரகரகமாக கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், வண்ண வடிவில் சிறப்பு. ரகுபதி ஐயா அவர்களும் விசிறி மடிப்பு சேலை என்று நினைக்கிறேன், சேலையை விரித்து அனைவருக்கும் விற்பனைக்கு என்று நினைக்கிறேன், எவ்வளவு என்று பதிவிடுங்கள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த பாடலை கேட்டதே இல்லை, நான் எல்லா நேயர்களும் அரிதான பாடலை தேர்வு செய்கிறார்கள், நன்றி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள், நன்றி நன்றி. நாகர்கோயில் மகேஷ் ஐயா அவர்கள் ஏன் ஐயா ஒன்றுமில்லை என்று எதிர்த்து காட்டுகிறார், என்ன என்று தெரியவில்லை. அறிவழகன் ஐயா அவர்கள் ஆம், அறிவழகன் ஐயா அவர்கள் நெய்த ஆம் கையில் நெய்த அவருடைய சேலை இது, இதை தான் எடுத்து வீட்டுக்கு கொடுப்பார் என்று நினைக்கிறேன். மரியாதையாக கொடுத்தீர்கள் ஐயா, இல்லை என்றால் உங்களுக்கு மரியாதை இல்லை. விஜய் அரசுமார் அவர்கள் மங்கை மனைவிக்கு மரியாதை பாடல் இனிமை என்று பாராட்டினார்கள், நன்றி. அறிவழகன் ஐயாவர்கள் கீதநேசன் ஐயா நெய்த புடவையே வாங்கி கொடுத்து விடலாம், அது இப்பொழுதாகாது ஐயா, எப்பொழுதாவது ஒரு சேலை ஆகும். தேன்மொழி முருகன் அவர்கள் என்ன சேலை சேலை விளம்பரமா, ஆமாம் ஐயா சேலை விளம்பரம்தான், ஆனால் அவர் பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் ரகுபதி ஐயா அவர்களை கேட்கிறார்கள் என்ன சேலை விளம்பரமா என்று, சேலை விளம்பரமே தான் ஆனால் யாருடைய சேலை என்று தெரியவில்லை. நாகர்கோயில் மகேஷ் ஐயா அவர்கள் இழந்த பழத்துக்கு இழந்த பழம் ஊட்டி, ஓ ஒரு இனிப்பு கடையே இனிப்பு சாப்பிடுகிறது, அதுதானே ஐயா, ஒரு இனிப்பே இனிப்பை சாப்பிடுகிறது என்று சொல்வார்கள். இழந்த பழத்துக்கு இழந்த பழம் ஊட்டி விடுகிறது சிறப்பு. அறிவழகன் ஐயார்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு பட்டு சிலை வேண்டாமாம், சாதா புடவை தான் வேண்டுமாம், கொடுத்து வைத்தவர்கள் ஐயா நீங்கள், சிறப்பு அருமை மகிழ்ச்சி. பாடலை கேட்டு ரசித்த ஆத்திரை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியான உடை

அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சிறிது விட்டு விட்டு வந்தது, மன்னிக்கவும் நேர் சொந்தங்களே, இணையத்தில் பிரச்சனை. ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்த நேர் சொந்தம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஆனந்த் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலி சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், இதற்கு முன்பு கொடுத்த புதிர்கான சரியான விடையை ஆம் பொட்டுக்கடலை என்பதை நிறைய சொந்தங்கள், சொல்லச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்களும், கரூர் வெங்கமேடு வளர்மதி அக்கா அவர்களும் இணைந்துள்ளார்கள். வணக்கம் அக்கா, வாருங்கள். அவர்களும்

கடலை என்று சரியானுடைய தந்துள்ளார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்களும், கிருஷ்ணகிரி மாவட்டம் மனம்புரம் சங்கர் ஐயாவர்களும், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்களும், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்களும் சரியானுடைய தந்துள்ளார்கள். இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு பாராட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை இணையத்தில் தவழவிட்ட தமிழ்மிகு கிதனேசன் அவர்களுக்கு நமது பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் எனக்கு வேறு பாடல் ஒலிக்கிறது என்று பதிவிட்டார்கள். ஆமாம், இங்கு இணையம் சரியாக இணையவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வந்துவிட்டது என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் மிக அருமை, மிகவும் அருமை என்றும் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்து நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சொலைத்திரு விஜயரசுமார் அவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டி பாடலை கேட்ட அந்த உள்ளத்திற்கு பொன்னாடை போர்த்தி பரிசும் வழங்குகிறார்கள், பதக்கமும் வழங்குகிறார்கள். அருமையான பாடல் என்று நன்றி நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளார்கள் நினைக்கிறேன், பாடலை கேட்டு மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டினார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள் பாடல் இனிமை இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடும் நிலா எஸ்பிபி என்று ஆனந்த கண்ணீரில் இருக்கிறார்கள் சிறப்பு. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் நான் வெளியே செல்வதால் விடைபெறுகிறேன், கீதம் நேசிக்கும் கீதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார்கள். இன்னும் ஒரு சில பாடல்கள் தான் இருக்கிறது, சென்று வாருங்கள் பரவாயில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி இசைத்தரம் அருமை என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா, அழகான ஒரு காட்சி, யார் என்று தெரியவில்லை, பூவுக்குள் பூவாலே மஞ்சம் இதுதானோ தெரியவில்லை. அறிவழகன் ஐயாவர்கள் இணையம் சேட்டை பண்ணுகிறது, நாம் பண்ணுவதையுடையவா ஐயா, இணையம் சேட்டை பண்ணுவது பாடல் நின்று வருது என்று வருத்தத்துடன் பதிவிட்டார். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், பொன்னாடை போர்த்தி பதக்கம் வழங்குகிறார்கள், கோல்டி கேர்ள் என்று தங்க நாணயத்தையும் தருகிறார் தேன்மொழி முருகன் அவர்கள் செல்லும் ஐயா அவர்களுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் அருமை என்றும் பாராட்டினார்கள். நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்து வாழ்த்தி மகிழ்ந்தது அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி ஐயா. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் பூவுக்குள் பூவாலே யாருக்கோ பூ கொடுக்கிறார், யார் என்று தெரியவில்லை, சொல்லுங்கள் ஐயா. அரியவேலன் ஐயா அவர்கள் உங்களுக்கு இஸ்கு இஸ்கு என்று தான் வந்ததா ஐயா, என்ன என்று தெரியவில்லை எனக்கு, தெரியவில்லை ஐயா எனக்கு எப்படி வந்தது இஸ்கு இஸ்கு, என்ன அது, பதிவிடுங்கள் ஐயா தெரிந்து கொள்கிறேன். ரகுபதி ஐயா அவர்கள் ஏனோ தெரியவில்லை, எதற்கெடுத்தாலும் ஓடுகிறார் இந்த பூவை பார்க்கவா, இருக்கலாம் யாருக்கு தெரியும், ஒரு பழமை உண்டு, இருந்தால் வேலையில் இருக்கணும் இல்லைனா போதையில் இருக்கணும் என்று. நமக்கு ஐயா ரகுபதி ஐயா அவர்களுக்கு இருந்தால் வேலையில் இருப்பார், இல்லை என்றால் பாட்டிலே கை கொண்டு இருக்கும் என தெரியவில்லை. ரகுபதி ஐயா அவர்கள் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் ரகுபதி ஐயா அவர்களுக்கு ஏதோ சொல்லி திட்டுகிறார் என்னவென்று தெரியவில்லை, எப்பொழுது பார்த்தாலும் பாட்டில் கையுமாக இருக்கிறாயே என்று திட்டிக் கொண்டிருக்கிறார். உண்மைதான் ஐயா. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் தண்ணீரில் இருக்கிறார், அவர் அந்த தண்ணியில் இருக்கிறார், இவர் இந்த தண்ணியில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அறிவழகன் ஐயா அவர்கள் உங்களுடைய பாடல் நின்று வந்ததா என்று கேட்டேன், உங்களுக்கும். ஆமாம் ஐயா ஆமாம், நிச்சயமாக அதுதான் சொன்னேனே, இணையம் சரியில்லை ஐயா, அதனால் சரியாக இணையவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலை கேட்டு வாழ்த்திய அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியான விடை சலங்கை ஒலி, சலங்கை ஒலி என்று அறிவழகன் ஐயா அவர்களும், நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களும், அனுமந்தபுரம் சங்கர் ஐயா அவர்களும், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்களும், கோகிலா பழனிசாமி அவர்களும், தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு ஐயா அவர்களும், சொலைச்சேரி விஜயரசுமார் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்களும் அனைவரும் சரியான உடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயாவின் விருப்பத்திற்காக வசந்த வாசல் திரைப்படத்திலிருந்து புது ரோஜா தேனெடுத்து போகுது என்ற இந்த பாடல் இதோ.

ஒலித்த அந்த பாடல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. வசந்த வாசல் திரைப்படத்திலிருந்து பயிரின் பக்கத்திலிருந்து பழனிசாமி ஐயா அவர்கள். மலர்ந்த பூக்களுக்குத்தான் வண்டுகள் கூட மொய்க்கும், மலர்ந்த பூக்களுக்குத்தான் வண்டுகள் கூட மொய்க்கும், நெட் பேலன்ஸ் கைபேசியில் இருந்தால்தான் பதிவுகள் கூட பறக்கும். இல்லை ஐயா, இணையம் தான் சரியில்லை, நெட் பேலன்ஸ் இருக்கிறது. குறைந்த நெட் பேலன்ஸ் இருந்தால் பாடல் கேட்பது கடினம், குறைந்த நெட் பேலன்ஸ் இருந்தால் பாடல் கேட்பது கடினம். தேவைக்கேற்ப நெட் பேலன்ஸ் இருந்தால் பாடல் கூட பறந்து வரும் செவியில் கேட்க. அழகான பாடல், இடையே இணையம் ஒரு கோளாறு, ஏன் தெரியவில்லை என்று இதயத்தில் பாலாராய் ஓடுகிறது இணையத்தில் கோளாறு. ஏக்கத்தில் காத்திருக்கிறேன் பாடல் முழுமையாக கேட்க, ஏனோ தெரியவில்லை இன்று இணையத்தோடு விளையாடுகிறான் ஈசன். என்ன தவறு கண்டாயோ ஈசனே, சற்று இணையத்தை சுழற்றிவிடு. உமக்கு 50 பைசாவுக்கு கற்பூரம் ஏற்றுகிறேன், இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள் பாடல் தந்ததற்கு என்று பதிவிட்டுள்ளார். நிச்சயமையா இது முழுமையாக வருகிறது, கேட்டு மகிழ்வோம்.

ஒழித்த அந்த பாடல் வசந்த வாசல் திரைப்படத்தில் இந்த பாடல் ஒழிச்சது விரும்பிய நேர் சொந்தம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மாவட்டம் தோட்டாமலையம் கோயில பழனிசாமி ஐயா நிருபத்திற்காக அந்த பாடல் கட்டமகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்திலிருந்து நிருபத்திற்காக அந்த பாடல் கட்டமகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்திலிருந்து ஒழித்த பாடலுக்கு அனைவரும்